0: பட்டு படுத்தாலும் ரேடியோ சிறுபி,
1: ரேடியோ சிறுபி KDXX 107.9 FM HD3 லூயிஸ்வில் டெக்சஸ் அமெரிக்காலோ தெலுங்கு நேஸ்தம்.
2: You're listening to Radio Surabhi 107.9 FM HD3.
3: Atta yeru mohale school sothara entra vaichande

0: ஆஹா,
1: உர்மிளா எப்படிது?
2: பல்லவி.
1: பல்லவா? அல்லவா,
2: நான் பக்தினி கலருகா அந்த பாவா.
1: இது பக்திகாது, பிச்சு.
2: பக்தி பிரேமா இவன்னி பிச்சே பாவா.
1: சரி இல்ல.